கொடுத்தார். ராகதே உகந்தாரி மகல்லானவா ஏ மனு லேக்கனா கஹியூ கர சீக்கு சுகாய் ரஹியூ அப்னீசி துர்மத தீனா டர ரஹாவ் மத மாயா கே பயூ பாவரு ஹர் ஜஸ் நெஹ உச்சர கர் பர் பஞ்ச ஜகத் கோ டஹக அப்னு உதர் பர ஸ்வான் பூச தியோ ஹோயே நா சூதோ.